ஆனாலும் நிச்சயமட்டாக சேதானிச்சு சொல்லிப்பீர் சம்மையல்ல இயம்புக்கு சிமின் மோயுகன்ஸ் ஹோலத்தை லிட்டர் சார்பி மிட்டுதே பார்

முடிச்சு முன்னே குற்ற முற்ற நிட்டு முற்றத்திலோ நல்ல நெடுச்சு முன்பேற்றாங்க பத்தாய் முற்று முன்னே சவப்பி கூஸ் விலகவரர் மூடி இப்ராஹிமா மினகமெண்டினி மைமாம் நான் இப்ராஹிம் மூஜூர் இஸ்ஹாக் இஸ்ஹாக் ஜூரி யாக்கூபா யாக்கூபா ஜூரி யூசுப் கொல் இப்ராஹிம் மினகமெண்டினி மைமாம் dañu waxoon ne dafa mus a ñëw égypte bi mu ñëwee égypte nekk fa ak ab diir nit ñu sopp ko dëpp ko lool ndax yeneen tigi mu nekk ak jëmu yàlla bi nekk ci moom ba muy ñibbi nag moom ibrahima keroog nee na ay nit ñu baax ñu duddu àdduna ñoo ko doon gunge ci yoon bi waaye dox nañ kilomètre yu bëri te ormaan ibrahima ak respecté ko ak mantal ko tax na sonuñu woon sax daal ñoo ngay dox ibrahima war li kay reetam noonu ibrahima def xaw na koo naqari tuuti li tax mu naqari ko mooy ñu dafa bëggoon ibrahima ànd ak ñoom dox lu tax ibrahima di war ñoom ci seen bopp ñuy dox kon day mel ni ibrahima mu leen gën donc mu leen gën sax bëggul njëriñ ki feeñ foofu moom mu leen bëgg rek mooy ne ibrahima modeste wàcce boppam ànd ak ñoom dox xam ne itam nit la comme ñoom yàlla woon ko nag ne ko def na ni ak waaye danaa nattoo ci say sëb ko sapp ci ko dugg.